0: Dawal lekhai winner di bisse novai bilam. Kolle kasad badine ki toramo. Ready ho dala pawa purudu ena nan dakkamai. Anne, so sweet anne. Koye dinne.
1: அது இன்னைக்கு கிரிதி வேலை பிரதேசி தவிர கிரிதி வேலை போல தவசாத வாசி வந்து பொலெல்லாம் கட்டாவில் அதிக சுப்புரது கருத்தாவே கரான
0: தவிர்த்தான்
1: ஒன்னும் விசுதமா இருக்கிற தமாய் பாஷி அத்தாவசி அப்படி கிரிந்து வேலை பிரதேசம் பொல தவசை இதுல பெல்லாம் கேன்னு தன்னோட பாஷி அப்படி மடப்பெல்லாம் பாஷி பெல்லாம் இவற்றியுமே தாட்சணி இஷ்டம் போயிட்டு தாட்சணியத்தீனவா
0: බොහොම ස්තුතියි හෙට තව තැනකින් රිදි හොදනකම කතා කරමු.
1: අනිවාර්යෙන්ම

0: மந்தாரம் ரே வித் தரங்கா. அடுத்தன காட்டுமு மேல கசாகல கிரீன் சூப்பர் ஷாகா மாதிரி அத்துருக்கிற முள்ளேரியாவ நாரம்மல கனி முழுகாம் போல கசாகல கிரீன் சூப்பர் ஏ விதரக் நிறை ஒபே அத்தி அதி முதல் சுரக்ஷித ஆயோஜன கிரமியாக செய்யோமு கர வட திகல பிரதிலாவ லபா கான்ன தென்ம கதா கரான்ன கசாகல பிளான்டேஷன் பிந்துவ 1-1-20-77-87 கசாகல சமுக வியாபாரே வெதின் இக்கின் உம்மட ஹொந்த மாத்ரல மாஸ்டர் கைட் பெரபாசலே சிட 13 ஸ்ரேணிய தக்வா சியலு வெட புத்தெத்தலு நவதம பிரகாசன லங்கம புத்தலின் ஹோ மாஸ்டர் கைட் பிரகாசகியோ வெதின் பிந்துவ 77-23-36
1: කැස්සය ආදරේ හංගන්න බෑ කියලා තියෙනවා නෙමෙයි. කැස්සට සිද්ධාලේප කැස්ස සිරප් එක බිව්වහම හංගන්න නෙමෙයි නැති කළම දාන්න පුළුවන්.
2: නියම ආයුර්වේද ඔසු කැස්ස සමනය කරයි.
3: මාරයිනේ.